0: நினைப்பான் பணிவே சந்தித்தான் சுரையுதார் செழித்தத்தினால் தன் பக்கம் சந்தித்தார் ਲਾਟੂ ਮਾਤ ਆਣੀਆਂ ਗਾ ਪੱਖੀ ਪਾਉਂਦੀਆਂ ਲੈਣਾ ਸਾਥ ਸੂਏ ਚੜ ਪਾਈਏ ਜੰਤ ਨਾਨਕ ਪਾਉਂਦੇ ਗੜਤਾ ਤੇ
1: ਨਰਮਨ ਪਾਏ ਸੂਏ ਪੈ ਕੇ ਤੇ ਸਭ ਕੋਏ ਨੱਚ ਨੱਚ ਸੇ ਜਲੇ ਸਰੋਟ ਨਾ ਜਾਈ ਸਦਨ ਹੋਵੇ।